குலதானவி வரக்கும் தியபே மீஹும் அல்லாஹ் தக்வா விருவாஷ் அதித்யபே மீஹும் அஹாஷ் அதித்யபே மீஹும் கியமம் வாஷ் அதித்யபே மீஹும் ஹேத குராஷ் தியபே மீஹுங்கே அமில்ல நப்ஸ்தக எகும் ஹேகம் பொடுவெகும் வே அதி எமீஹெக்கே அமில்ல நப்ஸுகே தஹிவெதிகமும் மிஞ்சு வெஜ்ஜ மீஹா தன்னாஷ் ஃபஹ எவரன்னி ஹம தின்னவா நே மீஹு.

பே மீஹுங்கே தனவஸ்கம் ஹுரி வரக்கும் தியபே மீஹும் உளே தனக எகம்பலும் எபஹி வரி குஃபா ஐத்தாகா திபே அங்கனும் பேதி பாஷி அதி எகம்பலுன்ன தத்தி குருமட்டக தியபே மீஹும் எகம்பலுன்ன கெல்லுன்னு தேஷ் அதி மாபண்டு அங்கனும் கம்கா எகம்பலும் வெஜ்ஜனம ஃபஹே எகம்பலும் தரி விஹேஃபும தாந்தி தியபே மீஹும் எகம்பலுன்ன ஹரது குராஷ் ஃபஹே தியபே மீஹுன்னட்டகா தியபே மீஹுங்கே தரின்ன ஏகம்பலும் கிரு தீஃபி நம ஃபஹே தியபே மீஹும் ஏகம்பலுன்ன ஏகம்பலுங்கே உஜூர தேஷ் அதி தியபே மீஹுங்கே மெதுக ஹேவ் கொத்துகா எகக்கு அனககா மஸ்வரா குராஷ் அதி தியபே மீஹுன்ன தத்விஜ் நம ஏனாயட்டக ஃபஹே எகுஜ்ஜாயங் எஹிங் அங்ஹெனகு கிருதேனியே.

வானேகோய் ஹம கஷ்வரும் தியபே மீஹுன்னட்டகா அல்லாஹு கண்ட அழுவாஃபி அல்லாஹி தியபே மீஹுங்கே எஹி தெரிவந்த ரஸ்கலாங்கே அதி எகலாங்கே மொழ தினுவடுகும் வா ஹக்கீம் வந்த ரஸ்கலாங்கே.